0: chel ni ton ja me chu me chik lo me da chu bal farensi ta sa pa le ru kong zo che be nyam je ja zo lo zo che ri ri ne zen zu ge sum so ji be ton du ta dang ge ng ar zo da ling du ding yi tong lo le de chen su che ge na ga dang den chung ta de ne ni ton chu lo la ani ge ge bri de me mi ri ne shu sha ge ni ni shu na ga la ling du ti chu ba ge dong gu lo la ani ling du ding yi nyam je ja zo lo che ri ri ne zen zu wen lang ga gi ti ju da cha bra che be ge ji ni mi ri ne shu sha ge chen ji ge ni shu na ga la 当然是领导的出发了。嗯，他把都积极出击习近平的各局省的，将用全面操作听党的一个松懈套，中华民族的边缘团员陆局长，并且金三角的中等，马纳斯，那你江格尔说，你们什么有个党员，那边的人家军队参与参加，他们团结起来了。
1: 사들기 주디 토마다 파야 토마로나